ஓம் சிவாய நம சைவம் தம் ஆர்யின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் பாபநாசம் சிவன் இயற்றிய பிரவாவரம் ராகம் லதாங்கி. பாடியிருப்பவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஸ்கார். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மகாதேவா ஜெகநாதா. வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்கார்.

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனைகள். தலைப்பு: எப்படி பாடினரோ. பாடியிருப்பவர் டி கே பட்டம்மாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருவளஞ்சுழி பேராராய் பெருக்கெடுத்து வந்த காவிரி வெள்ளம் பூமியில் உள்ள ஒரு பிளத்தின் வழி பாய்ந்து மறைய அதனை வெளிப்படுத்தும் பொருட்டு அதனுள் ஏரண்ட முனிவர் என்ற பேரொருளாளர் இறங்க காவிரி மீண்டும் வளம் சுழித்து எழுந்து சோழவள நாட்டில் பாய்ந்தது. காவிரி வளம் சுழித்து எழுந்த பகுதியாதலால் திருவளஞ்சுழி என்ற பெயர் அமைந்தது. இறைவர் கற்பகநாதேஸ்வரர், இறைவி பெரிய நாயகி. அமுதம் பெறுதற் பொருட்டு தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது பூஜித்த வெள்ளை பிள்ளையாரை இந்திரன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளச் செய்வித்தான் என்பது வரலாறு. சிற்ப வேலைப்பாடு மிக்க அழகான சன்னதி. ஏரண்ட முனிவர், வளஞ்சுழிநாதர் முதலிய திருமேனிகளை இங்கு காணலாம். திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் பெற்ற தலம். அப்பர் பெருமான் அருளிய பலவகை திருத்தாண்டகத்தில் வளஞ்சுழியே வளஞ்சுழியே என்பீராகில் வல்வினைகள் தீர்ந்து வான் ஆளலாமே என்று போற்றி பரவியுள்ளார். ஆதிசேடன் வழிபட்ட திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருநல்லூர் தொழுதிருந்த ஞானசம்பந்த பெருமான் திருவளஞ்சுழிக்கு எழுந்தருளுவது அறிந்த அன்பர்கள் ஆளுடைய பிள்ளையாரை சூழ்ந்து வணங்கி வரவேற்றனர். அச்சூழல் வெண்மதியை மேகக்கூட்டம் சூழ்ந்தது போன்று இருந்தது என்பார் சேக்கிழார் பெருமான். திருவளஞ்சுழிவாணனை வாயாரப் பண்ணி ஆதரித்து ஏத்திப் பாடிய அற்புதமான பாடல் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்பதாம். இப்பதிக திருக்கடை காப்பில் ஞானசம்பந்தன் தமிழ்மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டுகந்தவர் தமை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே என்று அருளியுள்ளார்கள். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே எனத் தொடங்கும் பாடல் பண் நட்டராகும்.

மணிசோபான சங்காசவலிகா கணமஹா ஓம் மணிபூரா கணமஹா ஓம் மணிவித்தஜடாதரா கணமஹா ஓம் மணிகங்கணபூடிதா கணமஹா ஓம் மணிபூஷா கணமஹா ஓம் மணிகுண்டலமண்டிதா கணமஹா ஓம் மணிசிம்ஹாசனாசீனா கணமஹா ஓம் மணிபூரநிவாசகா கணமஹா ஓம் மணிமண்டபமத்யஸ்தா கணமஹா ஓம் மணிபந்தவிராஜிதா கணமஹா ஓம் மணிமாலா கணமஹா ஓம்.

0: நமஹ ஓம் மதி பிரிய வியாக்ர சர்மாவசனாக நமஹ ஓம் மதி மதே நமஹ ஓம் மத்தத்விரத சர்மதுரதே நமஹ ஓம் மதி பிரசாத க்ரியா தக்ஷாக நமஹ ஓம் மந்திரபிர் மந்திரிதாக நமஹ ஓம் மத்தாக நமஹ
1: ஓம் மத்தவாரண முக்ய சர்ம க்ருதோத்தரீய மனோஹராக நமஹ ஓம் மத்தாந்தக கரடி கண்டீரபவராக நமஹ ஓம் மத்தமாதங்க சத்கிருத்தி வசனாக

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் presented by Swami Sri Atmananda Giriji Maharaj. Thank you. Om Namah Shivaya.
2: Adiguru Bhagwan Shankaracharya Virachit Dakshinamurti Stotra Me Tisre Nambar Ka Stotra Hai Shloka.
3: யச்சைவாஸ்மரணம் சதாத்மகமசத்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் உன் பெருமையை. பாடியிருப்பவர் செந்தல் ஸ்ரீ வைத்தியநாத பாகவதர். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மோஷம் வந்தது. வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கண்டேன் கலிந்தேன். வழங்குபவர் சிவலட்சுமி பூவால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நடனம் ஆடினான். வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருவளஞ்சுழி பேராராய் பெருக்கெடுத்து வந்த காவிரி வெள்ளம் பூமியில் உள்ள ஒரு பிளத்தின் வழி பாய்ந்து மறைய அதனை வெளிப்படுத்தும் பொருட்டு அதனுள் ஏரண்ட முனிவர் என்ற பேரொருளாளர் இறங்க காவிரி மீண்டும் வளம் சுழித்து எழுந்து சோழவள நாட்டில் பாய்ந்தது. காவிரி வளம் சுழித்து எழுந்த பகுதியாதலால் திருவளஞ்சுழி என்ற பெயர் அமைந்தது. இறைவர் கற்பகநாதேஸ்வரர், இறைவி பெரிய நாயகி. அமுதம் பெறுதற் பொருட்டு தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது பூஜித்த வெள்ளை பிள்ளையாரை இந்திரன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளச் செய்வித்தான் என்பது வரலாறு. சிற்ப வேலைப்பாடு மிக்க அழகான சந்நிதி. ஏரண்ட முனிவர், வளஞ்சுழிநாதர் முதலிய திருமேனிகளை இங்கு காணலாம். திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் பெற்ற தலம். அப்பர் பெருமான் அருளிய பலவகை திருத்தாண்டகத்தில் வளஞ்சுழியே வளஞ்சுழியே என்பீராகில் வல்வினைகள் தீர்ந்து வான் ஆளலாமே என்று போற்றி பரவியுள்ளார். ஆதிசேடன் வழிபட்ட திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருநல்லூர் தொழுதிருந்த ஞானசம்பந்த பெருமான் திருவளஞ்சுழிக்கு எழுந்தருளுவது அறிந்த அன்பர்கள் ஆளுடைய பிள்ளையாரை சூழ்ந்து வணங்கி வரவேற்றனர். அச்சூழல் வெண்மதியை மேகக்கூட்டம் சூழ்ந்தது போன்று இருந்தது என்பார் சேக்கிழார் பெருமான். திருவளஞ்சுழிவாணனை வாயாரப் பண்ணி ஆதரித்து ஏத்திப் பாடிய அற்புதமான பாடல் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்பதாம். இப்பதிக திருக்கடை காப்பில் ஞானசம்பந்தன் தமிழ்மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டுகந்தவர் தமை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே என்று அருளியுள்ளார்கள். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே எனத் தொடங்கும் பாடல் பண் நட்டராகம்.

நம சிவாயா. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

நமஹ. ஓம் மணிசிம்ஹாசனாசீனாக நமஹ. ஓம் மணிபூரநிவாசகாக நமஹ. ஓம் மணிமண்டபமத்யஸ்தாக நமஹ. ஓம் மணிபந்தவிராஜிதாக நமஹ. ஓம் மணிமாலாக நமஹ. ஓம் மணிபூடி.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

யோ அர்வன் தஞ்சிகாக்ஞே சதி தமப்யாமீதி வருணஹ பரோமர்த்தஃ பரஷ்வா அக்னயே ஸ்வஹ சோமாய ஸ்வஹ பாம் மோதாய ஸ்வஹ

ஹயோஸ்யத்யோஸிமயோஸ்யர்வாஸி சப்தீரசி வாஜ்யாசி வ்ருஷாஸி நிருமணாஸி.

வைஸ்வமனசஞ்ச நித்வாஹோ இனக்ஷ்யா வாயிஸ்பதாயே ஜோமந்த தாயமாஹே வாயம் சுவோ